அப்புறம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கான். சர்வீஸ் மேட் கூட வீச்சு ஒருத்தமாக சர்வீஸ் மேட் ஹீரோ தெரிஞ்சு உங்களுக்கு விஷயம் நினச்சி பிரேக் அப் ஆகும் ப்ரொஃபஷன். எனக்கு திமிட்டாக வரும் ஃபெட்ரேஷன் பிரேக் பாவசமான மீட்டுக்கு தினிமையாக சர்வீஸ் மீட்டுங்க கேமராக்காமல் தினிட்டு வரும். இதனால் அக்காரன் சென்சா கல் பேரும் தீ ஃபேஜும் குறி போடும் அதில் ஆஸ்திரேலியன் போல பாவாத போத்தி மெதுரங்க சென்ட் சாக்கல் பேர் மெதுவ கேரி சென்ட் சாக்கல் நோங்கஸ் மெதுவங்க பேர் ஹிசாபு காரி வச்சு பாவாத குறி ஃபோனுவாத டீமுக்கு கேப்டன் குறி ஃபோனுவாத போல மாற்றி மாற்றிங்க அஸ் ஆரிமத்தி ஏரியா இதே பேர் கேரி குறி ஃபோனுவாத பஸ் குறி துருக்கி குழந்தை தெரியும் போலது மீன் ஆஸ்திரேலியா குழந்தை ஆஸ்திரேலியா குழந்தை போல குறி ஜெயிலாக ஹாஃப் மெதா சாப் பேக்கோட ஃபஹாத்தங்க அஸ் திரி திரி சொல்லிட்டேன் சவுட்டா அப்புறம் பார்த்து ஜெஸ்ஸாது ஏற்றி கொரியா என் குணத்திருக்கேன் கொரிய ஃபோனுவாது போல ஒரு கொடுத்து பேக் கூட பார்த்து சவுட்டா டீம் கேப்டன் வார்டு நம்பர் கொரிய ஃபோனுவாது உனக்கு திருக்கி குணத்தையும் போல தேத்த கொரிய திருத்தி ஃபோனுவாது எடுத்து வண்ணது எக்காவசி நம்பர் எக்காசி நம்பர் எடுத்து வண்ணங்க தினி மட்டுக்கொள்ளாங்க புரி ஆஸ்திரேலியா குணத்திரியா நட்டுவாது தான் கூட பார்த்தோம் காடியோ குழுவோ காடியோ குழுவோ கொரிய எக்காவசி நம்பர் எக்காசி நம்பர் கொண்டு கூட கொரிய வண்ணி இல்மே

அதி அவ்வாஹுக ஃபதுலு வந்தகமாய் எகலாங்க ரஹ்ம வந்தகம் தியபாமீஹுங்க மச்சன் நுவானமை இபஹி எகலாங்க ரஹ்ம வந்தகன் நுவானம தியபாமீஹும் ஃபதீஹ குரவ்வா ஹலாக்கு குரவ்வா ஃபீஹே. அதி ஹம கஷவரும் அவ்வாஹி கின கினின் தௌபா கபூல் குரவ்வா ஹகீம் வந்த ரஸ்கலாங்கே.

0: என்ன ஸ்கூலும் தெரியும், ஜெர்மன் ஸ்கூலும் தெரியும், பதில் குறி ஜெர்மன் தீங்கும் தெரியும் அபோலே பாவிஸ் நம்பர் அபோலே ஆனால் பாவிஸ் நம்பர் தெரியும் ஜேதா ஃபேபி ஜேதா மிஹா மி ஃபேபி ரூபியா மேரி தி நம்பர் தெரியும் தி அன் நம்பர் சார் ஆஃபி ஜெர்மன் அன் நம்பர் பாவிஸ் நம்பர் அது தி நம்பர் அது அன் நம்பர் ஜெர்மன் கூட மினிக்கு குழும் ஃபர்ஷாகி ஜெர்மன் குழும் தனி குரிய ஃபோனால் போல குருசியா ஹாஃப் தரை குருசா குழும் தனி குரிய ஃபோனால் போல குரிய தாமன் தரை வெவ்வாறு சவுங்க போலே மசை குறை தான் ஜெர்மன் குழும் தெரியா எங்கள் ஃபவுல் குடும்பம் சார் லீஃப் எஜ்ஜும் குருசாவும் சென்சா காலத்து மேலே மெதினு வைக்காரிங்க அறிமத்தின் லீஃப் எஜ்ஜும் குரிய ஃபோனாலும் முழு பதில் அறிமச்ச மெதினி குருசா ஹாஃப் தரை அறிமத்தி குழு தெரியும் அதுதான் மெதினு வைக்காரி ஜெர்மன் ஹாஃப் தரை குழு தெரியும் அதில் தான் கூட ஃபாத்தும் இன்டர்னி ஸ்டேஜ் அஸ்ஸா அது போன பேக்கோட ஃபாத்த குருசா ஹாஃப் தரையும் ஹாஃப் மிதாசம் போல தான் பேக்கோட ஃபாத்த ஏரியா தெரிய ஒரு கீப்பர் கீப்பர் அனுஃபாத் குரிய பெக்கூனாய் பெக்கூனா குரிய தீம் போல தேமசை குமென்சியாய் தன் ஜெர்மன் குழு தெரியும் போல அத்லாஃப் அத்தான் குரிய மென்னணி வீட்ஸ் அத்லா பின்னட்டு அது மாதிரி குறிய ஜெஸ்ஸா போல காரை ஒரு குழு தெரியா பெக்கூனா போல அத்லாஃப் ஆத்த ஜெல் ஆஃப் அருமத்தி ரொம்ப கேரிங் குரிய சவுங்கு ஃபாரு போலே மசை குரிய ஜெர்மன் குழு தெரியும் ஃபாவும் தேவனா ஃபர்ஸ்டாகி மிஹா அஷாவிஸ் மினிட்டு குழைஃப் மெச்சு ஹத்திய திம்மினட்டு குழைஃப் ஜெர்மன் வணி ஃபர்ஸ்ட் அடி ஜாஃப் ருசாவணி எல்லாம் ஜாஃப் ஃப்ளோனாஸ் போல அத்தே மெதுரும் அக்காரிங் அடிமத்தி குறியங்க சனிஃபர் அத்தான் மெத் மெதுரைக்கு ஹுரி ஜெர்மன் ஹாஃப் மெதுரைக்கு ஹுரி குழு தெரியும் மசே குறி ஜெர்மன் குழு தெரியும் போல் திஃபா குஃப் அடிமத்தி போல ஃபேன் குறி எம்மி அண்ணனி குழு தாம் ஜஸ்ஸா தான் தங்களை பார்வி குழு சே குழு அத்லாஃப் குருசா குழு தெரியும் அத்லாஃப் அடிமத்தி ரோகாரி ஒரு குழு தெரியும் அத்லாங் தங்களை ஃபாத் என்டோனிஸ் அத்லாங் ஹத்தர் தங்களை ஃபாத் ஜீலா சென்சா ஹுரஸ்கோ மெதுரும் அக்காரி ஃபாத் ஒரு குழு தெரியும் பெக்குனா பெக்குனா போல ஃபேன் மெதாசர் ஜெர்மன் ஹாஃப் தன் ஜெயில் அடிமத்தி குறி ஒரு டீம் ஏன் குழு தெரியும் கத்தீஃபி தங்களோட ஃபஹாத்தும் பேக்கோட ஃபஹாத்த தீம்போல் அனுக்காஸ் பேக்குன்னு இதில் மெதுனோம் ஹுரஸ்கோ குரிய தீம்போல் சவுங்கு அத்தலாம் குரிய தெய்வத்த மசை குறை மெதோட பிளேட்ரியா காந்த மாதிரி ஏரியத்திலே வண்ணா அப்பதே குழு தெரியும் எனக்கு குடும்பத்தி குழு தெரியும் நட்டா குரிய ஃபோன் வாங்கி கோதாத்து மேலே ஃபோன் வாங்கி ஜிஹிசி தான் என்ன மெஸ் கோதா அமே தாவரோட கோல் ஏரியா தெரியும் ஃப்ரெண்ட் ஜீவ் கோஸ் கோல் அருமத்தின் பேர் கோல் குடும்பத்தில் லீஃப் ஏஜும் குரிய ஃபோனால் ஜெர்மன் குழு தெரியும் ஹாஃப் மெத்திரம் குழம்பு குரிய மீன் ஆஸ் கொடுக்கணும் அரிமச்ச ஜீல் ஆஃப் அனுக்காஸ் குரிய ஜீல் ஆஃப் பெவ்லோவிச் அத்தா தங்களை ஃபஹாத் உங்களுடைய நம்பரம் இதுன்னு குரிய தீம்போல் அனுக்காஸ் குசா குளிர்ந்த அத்தியாக குரிய கொஸ்ஸ குரிய தாமரி குளிர்ந்த தீம்போல் ஏரியத்தில் வண்ணனி ஹுஸ்கோ வண்ணனி சவுங்கு எனக்கு சீதா கோதந்த மாதிரி ஃபோன் வாங்கி போல கோதுக்கு மாப்பிடம் மட்டுமே இந்தியா கொடுத்த பேரு நாங்கள் ஃபுர்சத்தை சோ நம்பர் மாக்ரெட்டா என்ன குரிய ஃபோனால் மாவட்டம் என்ன மாவட்டம் மத்தமத்திங்க என்ன குரிய ஃபோன் குடும்பத்தி ஒரு குளிஞ்சக நட்பா ஃபோன் வாதி போல கோலுக்கு தன் கனாதி மாதம் மத்தமத்தி கோஸ் பேர் கோல் குடும்பத்தின் லீஃப் ஏஜும் மீ குரிய ஃபோன் வாதனை ஜர்மன் குளிர்த்தி மர்மன் குளம் குரிய அரிமத்தி குரிய ஃபோன் வாதி போல ஃபோன் நம்பர் குழு தெரியா ஜெர்மனுக்கு ஸ்கோட்டில் அதுலா குரிய தீஃபி ரிசாவ் ஹாஃப் தெரியும் ஜெர்மன் குழு தெரியும் ஏரியா தெரியும் ஃபாத்தும் ஏரியா பேர் ஒரு குழு தெரியும் என்ன ஏரியா தெரியும் ஒரு குழு தெரியும் தீம்போல பின்னர் தெரியும் நகாதி என்ன மிஸ் ரிஃபார் நடக்க போதும் தங்களை ஃபாத்தும் ஜெர்மன் குழு தெரிஞ்ச போல சப் விமேஷ் நம்பர் மேம் ஹூஸ்கோ கீப்பர் மேரா போல அதில் போல் ஏரியா தெரியும் ஃபர்ஷாகி சென்சா கால் கேரி ஜெர்மன் குழு தெரியும் குருசா ஹாஃப் தெரியும் குறிய தீம்போல் அத்தனை குறிய தேவத்தை மசை குரணி எத்தனை கிமிச்சு ஜஸ்ஸா அது போல அருமத்தி ஹாஃப்கே மெதிங் ஹாசாபும் ஷேன் மியூலனி Sen bola tar mı cezeler mi har etri evvadi ki kuriye asan gol efahat un diye fifa nara number kolun teri yeng yani bola kontra kola skotla atla fari mı tin kuriye pevlo biçe pevlo kuri metren seyne gana kaya seyne arı mı tin bola kuriye din bola mi far fit atla kuriye deve to masaya kuriye visa ne kasatla kuriye di seyne sen arı mı cezeler ne har meda sen mukur sav half tering havars nangol efahat pevlo biçe gana kaya skot seyne sen kuriye din bola penalty adımal baya sen mukur cezeler gol diye adımal hand number ne kuriye havit se kuriye fonal bola gol diye kaya di biçe german kolun teri yani kuriye fonal diye bana far gol getiriyeng evani. Varınca bala 26 numara kulunturiye kuruye fon vali ey ande fau haf gari kulunturiye marmar bala gol ge ari macin kana fon vali ta hori bole dimal go hori prasa kulunturi sene five sura de ne sagan mu jihi gadi ge havana lando mi jihi jarmano fau haf ge 30 timmana minutare me natija ki jarmano hai dasa hoje. Ada 26 number undeve ki vara hafal haf bi adi ay ne tal mun hen ve diwara kam betu smane hen rende me ji hawara lan puri mati puri mad kol lage bekuna se na favis hura le hen strike ro ji gol ge tere ma kurum fashari ana mehar me fele replay kulun fashan german kulun tir sem sagal dimalu prasa ha tren bole fan kuriya den arma che kuriya fonal masay kuriya bola prasa kulun tir atla fi atla ge chongai bole fan ba kula fahata jela mamad fahata ha meda sa buru team ge hen kulun tir kad difi tokadi hen bola tren kuriya de to masay kula ni kuriya fonal german kulun tir tam bole barwi area tren kuri keeper bola na gas keeper elli bola half ge meda sa marma tren ga kari prasa kuntri enak bole fan dam german kuntri bol atlaf tang bole tren tim kuntri german kuntri sida penalty kare penalty dima kuri kuntri tang bole fat tim kuntri ene dim bol penalty etra mi faros hataru kuntri ngara ati betra kuri fono ade bola skota atla tang bole fat eri aber dim bol me far atlaf prasa kuntri ngi half tren ari macha atta kuri dim bol atlan kuri devet mole medur ga kane as medur ohras ko bol jase bar bar kuri nga bade magreta ene kuri dim bol ma bada kuri da de mole german kuntring area tren fatum keeper novaya neva difaka kuri fonal bola german kuntring atle sensa gal dimal armeti roga carrying kuri as jasa bola ber 37 meter fa fa fon kuri fa which we had the moment kuri fero hang eka kon kuri moti german german kuntring in half tren sensa gal carry bola atle skota fahat undin bol rodis rodis atla fahat kimichi kimichi kuriye din bol half ki meden hasa mari mati krasa half tere german kulutrin etren kule da tangole fahat di fane kas denam bol kulutri rodis ene sensa ko horas ko kuriye din bol skota back atla kuriye din bol fahat wan kas kota medeni vits ja sali bol evre fahat wan kas rodis kimich sensa ka kari german half tere moment man man kulem kulem fahatam yanen fahatam rodri sanga kas rodri gas at left hari matin kuria kotla din bol german kotri evs fahat ane fahat kulem rodri gas at left fahat penalty atre vadje je bol fan german half tere german penalty ya kari bol kontra ka man man kulla kuria hari matje din bol german kulun tere nu half tere hari matin bol atla medron ko kuria fon wala fi nms kurse half tere kursa kulun tere bol atla german half tere kuria men hari matje jeela kuria ngasa kare de je bekuna den ulef chonga div chonga bola gel de je german kuntre bola atla fa atla tang ulet rete men kuntre din bola fa tekul ves kuri prasa kuntre ne german kuntre fasia kama ke bola atla medro horas ko kuri medne afge kana medasa jo je laf medre medro tang ulang ni sayna difi ari medne wa kar penalty adima je la fere gol de medje la kuri na ga den bola kuri mate kuri fom vil ga jif de corner ka beru nuwana corner german libe mechuges nuwana ಮೆಚುಗೆ ಅಡ್ಡಿಹ ಎಂ ಮಿನಿಟ್ ಕುಳೇಫ ಫಾವ್ ಹಾಫ್ ಮಿಹಾರ್ ಮತ್ತು ತಿರಿಸ್ ಹಮಿನಿಟ್ ಕುಳೇಫ ಹಲ್ಲಂಡು ಎಲ್ಲಂಡು ಕುಳೇ ಮತ್ತು ಜರ್ಮನ್ ಜರ್ಮನಲ್ಲಿ ಬೇ ನುವಮನ ಕೋಣರ್ ನಗಾದಿ ಮಿದನಿ ಬಾವಿಸ್ ನಂಬರ್ ಕುಳಿತಿದೆ نغادين كونر جول لري اتريك فينو جيفا جول غاري ماتين دي اغوتا جو سبير جول في ماتين جيفا جول جول ماتين لي في جنو رساوا كيبر بولي فانس جول لري اتري باو بالي رساوا كونتر بغير كورن اراني نبار نمبر Astani. The car's number 23 at Chongu Badu Astani. Chongu Fed. Astani. Enter Narani in German Kuntri. Kimish Badu. Lemek di tanam di number enter dan berpin. Gol kurmati persawa jeung kiper kuri final bola medan ku beres kongas. Jerman half tereng bol di beta masih kurun etan. Bakuna masih ada foul kuri jeung Jerman di. Jerman berjeung Rodriguez, Rodriguez, Rodriguez, Metal and Body Fair, Manaman Sensor, Kola, the Malakuria, Jail, and Manu Bola, Furla, the Korea, the Arimati, the Kurun Trika, and a Body Fair, Father Jail, and Kas, Rodriguez and Medini, German half today, and one Kulanga, Metal and Horse, Mathematic Korea, for other Borla, Krasa, Penetra, Kari, Krasa, Kurun Trika, the Father of the Fatum, German Kurun Trika, Nimincha Borjeta, Masakuri, Fahura, the enemies, Krasa, Kurun Trika, Atlanta, and Kafata, German Kurun Trika, Attack Korea, Dimbor, Tangle, Bar, which Krasa, Kurun Trika, Attack Korea, and a telephone number, Sensa, Kari, Krasa, Kurun Trika, the Metro, Krasa, Korea, and Bidani, Korean as German half time, Midasa, Kuri, Kuin, Kurun Trika, and penetrated by one of the Kurun Trika, Dimbor, and Bifar Kari, the German Kurun Trika, Bear Kuli, Corner, Krasa, Libe, Furtama Corner, Match with Dihavana Corner. Krasawe corner Nagadini Nagar Adam and Mihami Fan and replay German with Havana and replay for the Nagar Nagadin corner Krasaw Nagadin corner German penalty at Denny and Mundifak Feria Bear Colibor at left Krasa Kundria Armatinoga carrying at Lag Uri Deveto Bekuna Massacre J Bekuna Debekuna and Bullet J Bekuna El Bekuna. Korea, Armati Borat and Korea, the Veteran Massacre in Tangle Baro, Javis and Sport at Lafat, the Kurun Trika, Natua Laf, Tangle Fat, Jaila Fat, and back of Fat, half the Medas Rodriguez, Midden, half the Medina, high sound Borat and Armati, Korean as Medro, Krasso, Korea Dimbor, Krasso, half the Tangle and Atre, Vits, Atla, Korea, Dinis, Sand, Sands, and Saka of Rakskor, Krasso, half the Anne Farat, and Korea Dimbor at Tang, Korea Midani, Scotland, and that category Baris number Kurun Trika, Midden. And a control for the Fatum on a cast defeat. Scotland and a Korea penetrating another in the German Portugal area. Three of the golden major barbers and Korea for another keeper, waiting for the five for the German for Bear Company. Keeper ball at left. A dear first minute we have much we play mid for half of Salis minute. Holland, England, and German. Fourth half, we begin the Tinland, England, for half of the Tinland, the other penalty of a similar. German penalty safe. Kulmu train Krasa Krasa Kulmu train in the half train Fatih Jella from the back Fatih keeper keeper room penalty train bola kottam Kuriya Mernani Krasa keeper area Bero Komensia Komensia Fatih on the keeper Dimbolo keeper Difakor Barak Kuriya from the ball at left half game Edding has some wits at length Kuriya Mernani Etrejit a penalty carriage the Sadman Faro Krasa Kulun Trika atlef yang memetulang Krasa Kuriya Fonal Bola Barang Barang Abad Dwey Kulun Trika Kospenetri Akaring Enes Jerman Kulun Trika Bodum Fatum Keeper Komensia Bola Dwey Tarun Faul Kofen Keeper Gai Jiwa Tumsa Bola Jerman Elif Mati Penetri Atene Salis M minute Fahu Hafam Kulay Fem Yara Moti Mechuge Addi Ha minute Kulay Fem Yeru Jerman Hai Krasa Wailan Jerman German Kuntari, Metro carrying ball at Antonio Fato, and Timmy Kuntari and Bag of Fahatami, Denise and Saka carry Rodriguez, and Manuel Bolif and Kuria men, and Metro carrying Gala, go to Gasin, say Nanakas Rodriguez, Fahatini, මෙදරක මති කාල ගොතක මුලින් ෆෙන්සක් ගත්තර හෙන්නමස් ක්‍රසාව හාතරන කුරිය ෆොනවාද බොල පෙනටර ඇතරේ මා බොඩ බාර මතමත ඇසිබි කීපර. කීපර කරෙන් හාවිස් දෙම කියන එල්ලි ඒරිය බේරුම් බෝල එද බේරෙන් එල්ලි බෝල ක්‍රසාව කුරුන්තරින් අත්ලා ෆහතු පෙනට කාරි කනාදි මාතර කුරුන්තර දිෆාක ෆ කුරිය දීෆි මේන් කොන්ට්‍රා කොල්ද කුරිය දෙවත මසේ කුරේ නමාරම්බර් කස්තනීර් ස්සේ කුරිය දෙම් බල අර මසේ කුර ඒගානබක එන්ටනි සේන තකට බාර වෙච්ජේ ජර්මන කුරුන්තරින් බෝල ජෙසර බෝල තිබේ නැස කස්තනීර් එල්ලනි ක්‍රසාව එල්ලු එන්ටනි සේක් එන්නේ ජසල් ෆහතු කස්තනීර් එවර ෆහතු තකට ෆහතු දීෆි ෆියොම් විල් ෆොන්විල්ලේ අත්ලා බෑකොල සහත දිම්මල අත්ලාග මෙතුරුක කෑරින් කුරිය මෙන මෙතුරුම හුරස්කෝ හම කිරිය කිරිය ජර්මන් හාතරය වල්ද සෙක්ස ගතරවට අනිපරත් අරිමති දිම්බෝල සාකුන්තෙන් ඇටමක බෙකුණ අය බෙකුණ කුර දිම්බල දෙම සහ දැමනතර ජර්මන කුටත් ඇම් පෙතුරක වන්නනී එතරේ හාවේසය වන්නනී එකනි හාවේස එකනි කුරිය ෆොනවාද බෝල ගෝල් ගතරියා බදගෙන් කීපර් ගා නට්ටුව හාවේස් කුරිය ෆොනවාද බෝල මුබාරතුක මෙහාර එම ගෙන ලඩු ජෙහි ටීමේ ගොතු අධිමති ජර්මන් ෆවහාගේ සාලීස් හතරවන මිනිතරගේ හැබ්වන දඩු සතාර නම්බර් හැන් නම්බර හාවෙස් මි ජෙහි හැබ්වන දඩු නැතිජයකි ජර්මන හතේ ප්‍රසාාව එක අරුවට හදාම් භාගතුක මේ හාවෙස්ගේ දෙමන දොන්නට පෙනටිස් ජාපන හාවෙස් මෙහර නැතිජයකි ජර්මන් හතේ ප්‍රසාාව එක කුළුම් ෆසන් මනු කොල්ලෑම තිබී කසා කුරුන්තරි පශයගේ අල්මට මෙහාර පෙන්නනි ස්පෙක්ටේට නොත සපෝටරන්න කරමද ජර්මන කුරුතර ම හතර බැකට පහත ජෙලිය ේර ඇතන හුට කීපර නොව මදි අවිය පෙනට ඇතෙන් බල මරමන කොට්ටම කුරිය ඇසාක මෙදහස ජර්මන කුන්තරිය දීපේන කුරිය දිම් බෝල මතුර වැකෑස් මෙතරන හුරස්කෝ හතර හ සත්ල කර අමතිර සේ නකර නගදමට පනතර වන්න දම්මද මන් න ල බව ජර්ම කුතර පනතර ව ාවි නබ කුන්ති ද ගොද පනතර ගදම ගොද කර ර ප්‍රසා කුන්ති දිිාක පර ොනවාද බල දනර බෙකුණ න පාත බල කුත මති දිාක ද සබ ප්‍රසා හත මර රස කර ත කර ද ට ෙසි බල ජර්ම කුන්තර සත්ත ප්‍රසා හතර හතු ාවි නබර කර ද ක ල. හතර කොමසිය අත්ලා පහතු බල බැක පහත මදින ඒරි අතන කීපර මදින ෆලෝනස් කීප රූ බෝල කොට කොල්ල ේරිතන මටමන කුරිය මෙ තුර ොත් ස්මට කුළු කුරිය දන්නේ සාලි ස්මට කුලවගේ තුර ස්මට කුළ පවා හැල්ලඩු එල්ලනු කුරී මති ජර්ම ක්‍රසාාව කුරන්තරින් බොල අත්දැන් ජේ බෙකුණ පහත ජෙල තංගල අරමතින් දීී ෙකුණ දෙබෙකුණ හැකුරි දෙන්නේ නොව කරියන් අරම හ දසම කරිය දිම් බල අත්න එට නිස දැක තංගල පාතු ෙකුණ එන මෙතුම කෑර හරි කර කුන්ත්‍රක දී පාත ජෙල්ලා කුරිය දින දිය නම්බ බෙකුණයි කොට්‍ර කොල මබට පහතන ක පහ දිම් බල එම හතන ලොන ල ර පාතුර කුන්ත්‍රේක ප්‍රසාාව හතර ද ක ර ජර්ම හත කිය කිය බද කුන්ත්‍ර බෙකුණ ෙකුණ කර ර කරමතුර ජර්ම කුන්ත්‍රයක ජේ ිබන බල ක කටසා කුන්ත්‍ර බෙකුණ හ ද සම දී අරිමති රොග වරක් කෑර මෙතර සරිමති බෙකුණ අත්ලා තංගොල ඇතර ජේ බෙකුණ ඇමදි. දරම් බෝල දියයි ජර්ම කුන්තර දිා කර දන ර කුර න ාර ර අතර නව බල ර කර බල දිා කර න බල ජර්ම කුන්තර අත ම ර කර ර බොල දිය බේර ජර්ම කුන්තර ෑ ජ රසාාව එල්ලු එල්ල තංගල පහතු තර ආගේ මෙදහ සාබ මෙදව පෙනට ම කෑර වෙල්ල දිය. සා කුන්ත්‍රය බල තංගල පාතුන් දී ගනම ඉටනිස්සේ එ පා ද බල ට ල රම ර කර කුන්ත්‍රය ද පාත ජල න කුර ද ල පට ම කර ම හතර ප්‍රසාාව කුන්ත්‍රයෙන් Vodu gari mati runga kari in jihila kona ka dandiya kari ke morni bekuna atla devetu nam bola mi faru jana mal kuvitu tan penetri ya tereng in dini rodu ke di faru kuru bola penetri ya di malu ber ello prasa oli mo di turu bago tu fast minute tereng dolu minute kulei fa hellando ellando kuri ke mati jana prasa kuru tereng fahatu bekuna je bekuna atla penetri tereng naga di je bola jana mal kuru tereng di faru kuri ne metre ho di forness bola tla control con la tavola fa di gel team che con tre di bola penetri che con bere con diari che ha tavola fa control con la jebe con la curia del be con la curia dani penetri con cari curia detto ma sai con già sale bola penetri di mal di ari matin ber il ma adanam me fenden harvest they have one and harvest a ball they who's going at arangos with the follow up german kuntren in half medan medan hai sab bole fandam de kari de jebe kun a bola attack at the center vannani kar de kuntre german kuntria bola atle to masai kurani atle hai sab december kuntria atle agi udav atla kuria difa ko fe ani frata arma ti penalty de rodi kuntri ka ene medini sen half me das ban tangole netre gori an number medini leon leon kuria de bola atle medro ka kares medro frasco prese half tere kuria vadigen kuria de vetam masai kurani leon and as attack it on a cash cross out with the ball and cash german kuntring at last korea pavlovic arimati go kuntring at defense ball and korea penalty there one and the kuntring at the ball me far tangole barvej cross out with the ball and cash pavlovic at last korea goes at the bad korea at the number kuntring ball jahani kare ball cross out kuntring defense var rangala de leon at the ball and cross out kuntring defense korea defense ball half me then has american german kuntring at last german keeper via huria kuntring ball cross out half there ඉතුරු කොට 5 මිනිත්තරෙන් 3 මිනිට බෑ කොලේෆ මෙහාර මොති ජර්මන් වැනි හැල්ලඩු ජහාෆ් රසාව වැනි එල්ලඩු ජහාෆ් දෙහම ලේෆ මොති ජර්මන රසාව හාෆ් තරේ ඉතුරු කොට 5 මිනිත්තරෙන් 4 මිනිට මෙහාර මොති කොලේෆ විහතන මේ මුබාරතුක ජීෙම් මේ ගින දඬු ජර්මන මෙර ජාෆන් දෙගෙම් මේ ගින දඬු ජාෆන් යස නීෆේ ජර්මන ජෙහම් කුරිය ෆොනවාදර් බෝල කුරුමච්ච වාගු තමත බි තින් කුලෙන් තරක මඩ කොල්ලෙන් කුසාව තින් කුලෙන් තරය නහරවති බි හතර කුන්තරේ ඒකාරික ජර්මන දෙකුන්තරස් මඩ කොල්ල ආවති බි බෝලකාරික ජර්මන තින් කුලෙන් තරක මෙවතු මඩ කොල්ල ආවති බි Sena Witsa Bolkari Manikolamiti. Midsrebu Tankola Diari a carry, half a middle of penetry a carry, leaf a Jehovah German. Tinkun Trim Bolkari Manikolamiti. Puria for all about mathematics, Bodri a carry, which Tankola Fatum, Timuka, and number Kuntra Dimor from Difa Coffee, the Vargola Kaskuria Naga, German Kuni, Kuru for all about Mabada. Mathematics was more garbage in Bell. Leon, Puria for all the Masai Kurian is Difa Kuru Bola. First mate to Kurumbus. ಅನಗಡೆ ಹಾವಗೆ ಮೆಚುಗೆ ಕುಳು ನಿಮಗೆ ಮಿದಿಯೈ ಅದು ಮೆಚುಗೆ ಕುಳು ನಿಮಗೆ ಮಿದಿಯೈ ಜರ್ಮನ್ ಹಲ್ಲಡು ಜಹಾಯ್ ಪ್ರಸಾವಿಸ್ ಲಡಿ ಜಾಫತಿ ಫುರ್ತ ಮಾಫಿ ನಿಮಗೆ ದೇರ್ ಮಿದಿ ನಿವೆ ತಿನಿಂಗ್ ಏಕಕು ಜರ್ಮನ್ ಕೊರಿಯೋ ಅನ್ನ ಸ್ನೇಹ ಪ್ರೀತಿ ಹತ್ತೈ ಲಡಿ ಜಹಾಯ್ ಗೆ ಅತೆ ಏಕಕು ಬಚ್ಕಾಮಿ ಅಂತಿಗೆ ಮೆಚುಗೆ ಕುಳು ಜರ್ಮನ್ ಬಚ್ಕಾಮಿ ಅದೆ ಮೀ ಮುಬಾರತು ಗೆ ಮೆಚೆ ಅದಿಯೋ ಸೋನ್ನಾ ಅನಾನು ಮಿಹಾಸಾಬು ರಮೀಸ್ ವಹವಾದ
1: ಬಲ್ಲ ಆಶುಕ್ರ ಅಶಿಂಡಿ ಆತೆ ಬೇಕು ನಮ್ಮ ಆಲ್ಮನ್ ಗಣಿತ ಮೆಗನಸ್ತನಿ ವರ್ಲ್ಡ್ ಕಪ್ ದೇ ಸಭ್ಯ ಹೋಗಿ ಮೆಚ್ತ ಮೇರೆ ಆಲ್ಮನ್ ದೆಮ್ಮೆ ತಿಬೆ ಫನ ಹಮ್ಮೆ ಮೆಗನಸ್ತನಿ ಜರ್ಮನ ಆದಿ ಕ್ರಶಾ ಕೊಳನ ಮೆಚ್ ಆಲ್ಮನ್ ನಮ್ಮಿ ವರ ಆದಿ ಅಖಿಲಾಫ್ ಎಮ್ಮೆ ಗಿನ ದಂಡು ಜೆ ಮೆಚ್ ಗೆ ತಮ್ಮೆ ಹರ ಮಿಹಸಾಬ ಮೆ ಮುಬಾರತ್ ಕೊಳನ ದೆಂ ಎಮ್ಮೆ ಗಿನ ದಂಡು ಜಹ ಮನೆ ಅಮೆರಿಕಾ ಅಮೆರಿಕಾ ಪೆರಗೆ ಅಬ್ದುಲ್ ಕೊಗೆ ಮನೆ ಹತ್ತರೆ ಏಕೆ ಜಹ ಫೆನ ಮೆಸ್ ಮಿರೆ ಮೇನೆ ಜರ್ಮನ್ ಹತ್ತೆ ಏಕಕು ವರ ಬಡ ಕಾಮಯಾಬಿ ಹೊಳ ದಫ್ ಕುರಿಯಂ ಒತಿ ಆಲ್ಮೆನ್ ಮಿರೆಗೆ ಏಕೆ ಜಹರ್ ತಿ ಬೆಫನ ಹಮೆ ಗಿನ ಸ್ತೆ ಮೆಚ್ ಏ ನೆದರ್ಲ್ಯಾಂಡ್ಸ್ ಆ ಜಪಾನ್ ಬದಲ್ ಕುರಾ ಮೆಚ್ ಎಮ್ಮೆ ಮ ನೆದರ್ಲ್ಯಾಂಡ್ ಜಪಾನ್ ಬದಲ್ ಕುರಾ ಮೆಚ್ ಏಕೆ ಆಲ್ಮೆನ್ ಏ ಕುರಿಂಗ ಆಂಡ್ ಕಸ ಫನರ ಕಮಿಟ್ ಕುರಿಂ ತಿ ಬೆಫನ ಬದಲ್ ಕುರಾ ಮೆ ಹೈ ಸಮ ದೇ ರಾಜ್ಯ ಗಾಡೋಗೆ ಆಮ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ತತರೆ ತಿ ಬೆಫನ ಹಮೆ ಆಲ್ಮೆನ್ ದೆಮತಿ ಬಾರ್ ಜಹರ್ ಖಬರ್

ஃபஸ்ட்டில் சாமினேட் கொடு, ஃபஸ்ட்டில் சாமினேட் கொடுமைக்கு ஹைட்ரேஷன் பிரேக் எதையே செய்யும் போது மட்டும் பங்காயிரம் தெரிதண்டு இந்த குறிகா நெகுதண்டு ஃபுர்த்தமாக மேய்ச்சுக்க ஃபுர்த்தம் கோல் காம குறி நெது வேண்டும் கோல் காம கொப்பே கோல் ஃபுர்த்தம் கோல் காம கொத்தினி டீம் கேப்டன் வெண்டை ஏக போகும் ஜப்பானும் கோல் காம அபாம கொத்தினி அனுக்கு சேக போகும் நெதர்லாண்டும் கோலு ஜாத்தியே ஏக கண்ணத்தில் பதிவு கொள்ள கேட்டிங்க மூன்று நிமிஷம் வாத காலம் போது மட்டும் தான் பெஞ்சு குடும்பத்தில் மட்டும் கொள்ள ஹைட்ரேஷன் பிரேக் ஃபோ ஃபிஷ் மட்டும் தான் கேட்டிங்க மூன்று நிமிஷம் சரியாக முதல் ஃபஸ்ட்டில் சாமினேட் கூட இப்போ ஃபஸ்ட்டில் சாமினேட் கூட ஃபஸ்ட்டில் சாமினேட் கூட தெரிஞ்சிடும் புரியுது புரியுது.

0: குரிய போனால் போல மிஃபார் தண்டிக்கு ஜெய் பண்ணி குத்தி மிண்டா குரிய போனால் போல வர ரங்கள கோதரியா கண கேரிங் எக்கனி என்ன ஒரு குடும்பத்தில் அனைக்க ஸ்பின்டர் எத்தனை அத்தில தங்களை பேருந்து விடிய பணம் குறிய திம்பள மிஃபார் சொசைட்டி திபேத்த மசை குரணி என் குழந்தைக்கு திம்பள ஏரியா தெரிய டீமுக்கு குழந்தை புதிரை கவதே குரிய போனால் போல மிக்க கோதரியா ஹுரஸ்கோ கீப்பர் திம்பளா இவருக்கோஸ் குளுத்தரின் கூறிய திம்பளை மெதுருங்க கேரிங் அத்தாஃப் இக்கூட குளுத்தரின் திஃபா குறிபோல் ஆசி கூட ஹாஃப்தரின் கூட குளுத்தரின் ஃபாத்த ஜீலா தங்களோட ஃபாத்தின டீம் வீட்டே அத்தான் குறியங்க சிம்சா கத்தரே ஒரு குளுத்தக தேமசை சேசிட்டோ எனக்கு வீட்டே மெதிரின் சிம்சா கொடுங்க எனக்கு குறியங்க அறிமதி மெதுருங்க கேரி ஹூரி இக்கூட என் குளுத்தரிக்கு எனக்கு பேக் கூட ஃபாத்த ஹாஃப் மெதுங்க சாப்பிட குளுத்தரியக்க பேச்சோ அத்தியாக மடமணும் குளியம் குறியங்க அறிமதி எனக்கு வீட்டே வீட்டை மெதுரம் ஹுரஸ் குருவா மத்தி மத்தி பார குறிய ஃபோனால் போல குண்ட்ரா கொல்லியா குறிய பலும் ஜெயி கூட குளுந்திரி ஹினஸ் ஃபாத் ஒரு குளுந்திரி பே பே போல அத்லாஃப் குரியன் ஹாஃப் மெதிங் ஹேசம் ஒட்டி மிகவும் குளுந்திரி கர் டோவ டோவ் ஜஸ்ஸாது போல அனுமதி தேவதோஸ் பேர்வு எல்லோ இக்கோடோ எல்லோ இக்கோடோ எல்லோ எல்லனி ஹின் கேபி அத்லா பேக் கூட ஃபாத் வீட்டே வீட்டே பேச்சோ இக்கோடோ ஹாஃப் செல்வனே பேச்சோ
1: திபெ ஃபுலான் சோங்க தனி திவ்ய ராஜ்ய காடு மிஹார் மிகனஸ் தனி ஹத்தகோட தெரியஸ் ஃபத் மேட்டோக ஃபத் நமாத் வக்துக்கு பாங்கி
2: அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்